திமன் ரஸ்கலாங்கே ஏவரென்னட்டகா நுலவம் ஹியே ஏதன திமன் ரஸ்கலாங்கே ஹல்துரத்துன் லிபெனிவி ரிஜ்கெக்கே கொத்துகா ஹொரிஹா பாவத்திக்கே மேவா கினவே எஹெனெக்கமக் ஏவரென் குரே கினமீஹும் எக்கமென் நுதனிதே.

எபஹி முஷ்ரிகுன்ன எகலாங்க நிதா இவ்வாத்வஸ் ஹந்தும குராஷ் ஃபஹெ எகலாங்க எதுவஹும் எவரின் தேர கொல்லெவுங்க குதும் வஹி குரவானது திமன் ரஸ்கலாங்க எவ்வா ஷரீக்கும் கம்கா தியபா மீஹும் ஹீ கொங்கெங் உளுணு தகதி கொபாஹியே.

0: திவே எஃப்எம் 91 MHz திவேங்க முனிஃபு எஃப்எல்வா தினமுக அபதுஸ்
1: ரீட் அபதுஸ் ரீட்